முக்கியமாம். சிவகம்ப ஜாரம்பைனே நாசம் தயால நிமமை குத்துபு மத்மு நிமமை திபை ஐதி தாக்கிமை திலேரிமோ திரகலம் திமஜிசல்லு மஜிசு திமயகல்லு மயகும் திமகமல்லு மகமு கிதூசிகேஜி கம் கமம் திம அமல்லு மகமு திம உதல் திம வட்டு திம திகல் திம கமல் நங்கோயமோ கிண்டிகலம் திம யரம் திம தஃபல் திம ஜரின் திம பெறல் தேஃபுமா மமெல் நி குஞ்சுஃபல் குட்டபிபேங்கரமம் திம துகல் புமை முசல் திம பெகல் லுமரதல் குஜம் திமன் அகு பெட்டல் முகோலே தீகலி வலம் திம செட்டல் தி வாக்கி பஞ் பைக்குமையே ஜஃபி பஞ் முனி கொத்தப் முனி சுலும் தானு தி துப்பல் பெட்டலம் திம கச்சல் திம ஜஞல் திம தயல் திம தாயில் திம உபில் உன்தி கேவல் பத்மதி வீரம் நிம எக்கே நெவுமத்துய வன்ம பபம் மதி கோவை செடி கோ கண் முடி மாமை நிமயோகோ திபிர் கோலம் திம பெகல் பெக முஞ்ச திம தெரன கிதாவு திம தெரல் சமகனாவு திம தெரல் சமகனம் திப்துருசுமை பஜல் திகரபல் திமரகல் திம பெகுல்லுமை சொன்னல் முத்தகே தெகியலுஜம் திம தொகல் திம எக்கல் திம ரச்சல் திம செஃபல் திம திபல் திம லேயல் திப்புனு பார்க்கேலு வண்ணம் திம பெக்கல் திம செரல் திம கஜல் திம தலல் திம மொயுல் திம பயுல் கேந்தும எப்பி கணமம் புமையவே கேந்தும எப் பும பிஜம் தும ஐப் சம கனாவ் சம ஐப் ஹனானமே துணு மனம் சம ஞானித் துணு ஐப் மனக்கு ஞோம் துணு லயிப் செரிஞ்சு மோ தஞ்சல் ஐப் பெறல் முக்கர் புஞ்சு பெறம்